எனக்கு ஒரு கார அஷ்டபதி கை கோட்ட புஜாரி கை கோட்ட அச்சார் விஹாரி கை கோட் பீர்த்தவாசி கை கோட் பானு பிரமே உதாசி கை கோட் பேத கேசர் ஹோத்தே கை கோட் துபீசர் ஹோத்தே